lin ya ta la la mo ta la chi len ya khla la khla yi ta li lu yin la ya chi sa ka ru chin chen ya ya ma chin khla ji ta si na chen ya wa chi na ni chen ko ma ru chin chen ya我爱了那大中的手了三德也三个马歇进来呀那边都是家务大三家的要俺家家务马歇进来呀而地中的家个大过婚了要沉默家个马婚进来呀 俺老生亲的家务大能弄啦俺这个这个下个人大妈接呀那呀大地上个么个呀俺总不能得要生亲的家务管过起来呀那么生这个么个大人挣得呀生当能都满江起来呀 河马有个老车大姑妈耶有的拉斗个东差木起来呀有马都拉木单走用神大用也连个马歇呀那呀有大路年米大姑突然和这哈几个慢慢的接完呀 要是个茶木大郎个头要是亲的都不能做个姐呀要是个木子总大力没能要趁你拉木用的精神呀要大屋大扎大大这个事从不说看这个的精神呀 因为我不欢迎大当心思人让那工作就拖把起来呀俺这个是礼貌但差不得因为这个么个这么急着了呀俺这个是家务大侠可能中因为这个么个家就家不能急急呀 Yo yo zhe ge me ge ta ren zhen lan